0: ஹலாவின் பாந்தரேகாய்
1: LiveFM.lk
0: நேட்டவின் சிந்து அகனாத்தரே ஹித்த சென்ன சிந்து அன்னத் ஒப்ப கேமதினம் www.livefm.lk சைட்டகடகியின் கலாசிக் ரேடியோ சிலக்கரான் கலாசிக் ரேடியோ திசவன ரெந்துனு ஹதவதே ச்பர்ஷய ஒப்ப ஆதரே கர்ண கலாசிக் ரேடியோ ரேடியோ கார்டன் டியூனின் ரேடியோ FM என ஏப் ஹரஹா வகேம் தவாத் வெப்படவி கணனாவக்கு சே ஷ்ரவனே கலைக்கி